0: परन्न
1: पूतुंबी।
2: अब तक लिख लिए है ना?
0: अनुभव
1: अनुभव
0: सौंदर्य तिर
1: सौंदर्य
0: चार्तुम
1: चार्तुम
0: अनुभव
1: अनुभव
0: सौंदर्य तिर चार्तुम
1: सौंदर्य तिर चार्तुम
0: पंबदन
1: पंबदन
0: करयाग
1: करयाग
0: वर्णम
1: वर्णम
0: विलंबी
1: विलंबी।
2: एक बार देख लीजिए।
0: सिंगप्पू वल्लम तुलुंबी तुल्ली तुल्ली परन्नु पूतुंबी अनुभव सौंदर्य तिरचार्तुं पंबदन करयाग वर्णम विलंबी चिंगप्पु।
2: पहला चरणम लिखिए।
0: ओलंगल ओलंगल तुल्लुं बोल
1: तुल्लुं बोल
0: तालत्तिल
1: तालत्तिल
0: आडुमिन हृदयम
1: आडुमिन हृदयम
0: हृदयम ஒரு தோணி
1: ஒரு தோணி
0: தோணியில் கவிதையாம் பொண்ணு
1: தோணியில் கவிதையாம் பொண்ணு
0: தோணியில் கவிதையாம் பொண்ணு
1: தோணியில் கவிதையாம் பொண்ணு
0: காலம் திளக்கிய சிந்து
1: காலம் திளக்கிய சிந்து
0: பொன்னாய் ஊர்ந்ததும்
1: பொன்னாய் ஊர்ந்ததும்
0: சிந்தாய் நிறைஞ்சதும்
1: சிந்தாய் நிறைஞ்சதும்
0: பொன்னாய் ஊர்ந்ததும் சிந்தாய் நிறைஞ்சதும்
1: பொன்னாய் ஊர்ந்ததும் சிந்தாய் நிறைஞ்சதும்
0: எந்தே பெற்றம்மையாம் மலையாளம்
1: எந்தே பெற்றம்மையாம் மலையாளம்.
2: இஸ்கே பாத் பல்லவி கோ கானா ஹை. அப் தூஸ்ரா சரணம் லிக்கியே.
0: தேடுன்ன தென்னலில் ஆடி களிக்கும் தேடுன்ன
1: தென்னலில்
0: ஆடி களிக்கும் என் ஹிருதயம் முழங்காடு
1: முழங்காடு
0: தேடுன்ன தென்னலில் ஆடி களிக்கும் என் ஹிருதயம் முழங்காடு
1: தென்னலில் ஆடி களிக்குமென் ஹிருதயம் முழங்காடு
0: காவிண்டே நோவிலும் பாட்டு
1: காவிண்டே நோவிலும் பாட்டு
0: காலம் மறக்காத்த பாட்டு
1: காலம் மறக்காத்த பாட்டு
0: காவிண்டே நோவிலும் பாட்டு
1: பாட்டு
0: காலம் மறக்காத்த பாட்டு
1: காலம் மறக்காத்த பாட்டு
0: நோவாய் அழிஞ்சதும்
1: நோவாய் அழிஞ்சதும்
0: பாட்டாய் வளர்ந்ததும்
1: பாட்டாய் வளர்ந்ததும்
0: எந்தே பெற்றம்மையாம் மலையாளம்
1: எந்தே பெற்றம்மையாம் மலையாளம்
0: நோவாய் அழிஞ்சதும்
1: நோவாய் அழிஞ்சதும்
0: பாட்டாய் வளர்ந்ததும்
1: பாட்டாய் வளர்ந்ததும்
0: எந்தே பெற்றம்மையாம்
1: எந்தே பெற்றம்மையாம்
0: மலையாளம்
1: மலையாளம்.
2: இஸ்கே பாத் பல்லவி காயியே. கீத் கோ லிக் லியே நா. அப் வே டூன் சிகாயேங்கி. சீக் லீஜியே.